ரசிக்கனே உடைய தீர்க்கும் மாத்தல அல்ல சூர் பேசுவான் குலுகுலு மாடே நஷி வரைக்கி வரைக்கி சிப்டேர மன அசல் திருஷ்டவலே மாரடிர மன ஹசி ஹோஷ் பாய் நன் ஹுஸ்மா கூர் ஹலிமா ஹபல கூர் த லாரா இஸ்லாம் அபாத் ஹோஷ் பாய் ஹலிமா வர கூர் தி நோட்டேஷன் ப்ரொடக்ட் அபுரூர் டாங்க் ஜானா இஸ்லாமாபாத் ஐ சர் ஐ யூ எல்லோ ஹோஷ் பாய் ப்ளீஸ் ஹோர் மே வேல் சி நோட்டேஷன் ப்ரொடக்ட் தா இஸ்லாமாபாத் ரோலே ஷி டாக்டர் ஓகே இஸ்லாமாபாத் ஷி ஜமா வெரி ஃபேண்டி ஊரி بدلت انا چکم دغه سره مې سوزه واخلې دلته لایبر لږې نو بس واشې اته پکې 2 دری روپے په پښه گیټي ورل شه واره به ته کوي ها نو موږ پر ادا شنه ممکنه خبره ده سیده خورې پرې خان وې چې د موټولې خوږې فندې السلام علیکم السلام ورحمت الله وبرکاته